வாக்ஸ்யம் பஞ்சவிதம் பயோதி கிருதம் ரம்ப ஃபலம் பானசம் சாகன் யுக்தம் ஜலருச்சிகரம் சுஸ்லிந்த கந்தா சல்யோ.

சர்வாதிரோ எத் கர்மம் கரோமி தத்தியதகிலம் சம்போ ததாராதனம் கரணசலம் கிருதம் வா காயதம் கர்மஜம் வா சரணநயனஜம் வா மானசாபராதம் பிஹி.